Kasie! Kasie madaraje! Tanka! Tankasi, vadakasi, kilkasi, melkasi, tan madure pattanam avalapinande. காசியை வாழும் காசி மகாராஜன், காசி மகாராஜன் பெத்தடித்த கண்மணியே மதிதேவி ரேணு தனக்கு சபரிக்கு வருகின்றான்.